sono in sun sammi me ho a me hun chai xin ni su ko sono in pa sa nei bin si zu ya lü wei zhong mei si ne sun zu li xin ni jie lao du ma ya du wen gao lai si ye gai hao ni si wi yi yao ga dai qiao nü de xuan tou mu yu gai wan sun den yi san lui qin zhen ju be xie qin a kai qiao nü xiu lei lu zhong mei yi lü ga lo tua gao lai bei sun ding ji dai tu xu yu chai na ai mi yin yong hun hou huin gan qiao nü se ding ji hun lu zhong mei xiu liu a lü bao zhong ni lao tuo yan di long nai na sun bei ding bo wei di long sai qian zai ho jian ma nao ku bang gui lei pei tun ni nian nian gao yu ho li yi ran ao qian se ji sun te zhe yi kan qiao nü xin zai mi lu dui kun piu luo ho a春夏秋冬，爹汤也就细细他佢的碗嘞，老靓美，一是啊，你包容你老多样性哦，虽然你一年过年过来睇佢八百官，你已经我把木面如切朋友嘅系你，永远不平佢咩相当咯呢，佢巧女办好些不，老皱眉，千多不面过年能漂亮哦。哎呀姑妈原来姑妈生下宣涛妹好好笑你定下姑妈跟你招老朋友哎呀干了去钱公你能不能都听到没有没有没三座接落的呀当然可以看我谁能赢我吹架没的比你多的的千计万空瞧你看你的心境啊要塞吗这样几位神农错的，实在没得的呀！算变化的早不梅，没得考啊！客户可难的没得的，没问我。冰女的巧女，崔姐姐没事了，我中央写写好信啊，中了爱好。明那胡英姐姐见你女儿不落爬山那边，你只望你阿娘你多心的讲，给你多念的讲送你，神农都没没得的来吃。会几万千刀烟我走好了的走了千看病女总往来就空八八八对呀、啊、看你一再共进几万烟我给你走了哎呀会要千就结果所谓为所谓为没没有那些半王恩其心而没在其里可乐的道路的上你当红啊今天晚上云盖朝半人上盖口头问我现大概云不一定我如果你是生死更多云一路千金难盖不美会员过一年来三年我妈心的口卡三个出路一年爱呢给谁下你多胡乱乱改一人没办他家哥没外线了心无办了如梦无力尽有看我一时三个不该破口骂我骂偷人念我人啊天一对你塞一西哎一来担心我出口公务龙头清空的摩罗面不得流露先了地路我爱差后断改断一断不害外人力东车拉后运索运三年不在另外车运这里先有坚固呢去当我欢迎一所的人啊苦情点来啊这讯息谁能应我什么当我一生不问什么这里应我的想做咯可给讯息我保王爷、啊、当算当我哪里的呀命爱流露好昏口命爱向你再龙宫